0: பொறுப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்றுப்பேன்.
1: வருண்ணு சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: நாட்டிப்பாட்ட கேட்டி ஜானுவும் சங்கவும் அவதரிப்பிக்கிறது, கேட்கலாம்.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்றுப்பேன்.
1: வருண்ணு சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ന്യൂയോർക്ക് എന്ന ചിത്രത്തിൽ കെ കെ പാടിയ ഗാനം, സന്ദീപ് ശ്രീവാസ്തവയുടെ വരികൾ.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: பத்மாவ் என்ற சித்திரத்தின் வேண்டி ஸ்ரேயா கோஷாலும் ஸ்வரூப் ഖാനും பாடிய கானம், ஏ எம் துராசின் வரிகள், சஞ்சய்லால் பன்சாலியுடைய சங்கீதம்.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருண்ணும் சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ആകാശവാണി കോഴിക്കോട്. തമിഴ് ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ. വിശ്വരൂപം എന്ന ചിത്രത്തിനു വേണ്ടി കമൽഹാസനും ശങ്കർ മഹാദേവനും പാടിയ ഗാനമാണ് ആദ്യം. കമൽഹാസന്റെ വരികൾക്ക് ശങ്കർ എഹ്സാൻ ലോയിയുടെ സംഗീതം.
3: தக தக தக தின தின தின நக நக நக தித்துக்கு தான தான தான திக்கிட்ட திக்கிட்ட தகின தான தாக்கு தான திக்கிட்ட தக தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதின வனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீ

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி இருப்பேன்.
1: வருந்து சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ആകാശവാണി കോഴിക്കോട്. ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ. ആദ്യ ഗാനം ഹരികൃഷ്ണൻസ് എന്ന ചിത്രത്തിനുവേണ്ടി യേശുദാസ് പാടിയത്. കൈതപ്രത്തിൻ്റെ വരികൾക്ക് ഔസേപ്പച്ചൻ്റെ സംഗീതം.

0: ஹிருதயம். தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் இருப்பேன்.
1: சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: பிச்சு திருமலை இளையராஜா கூட்டுகட்டில் யேசுதாஸ் பாடிய கானம் எந்த சூரியபுத்திரிக்கு என்ன சித்திரத்தில் நின்றும்.